0: எமது அன்பார்ந்த மொரிஷியசு வானொலி நேயர்களுக்கு என் உளம் நிறைந்த திட்டிக்கும் திங்கட்கிழமை மத்திய வணக்கங்கள். பிற்பகல் ஒரு மணி ஆகிவிட்டது. 810 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைகளில் மொரிஷியசு வானொலியில் திங்கட்கிழமை தோறும் இம்மத்திய நேரத்தில் ஒளிபரப்பாகவும் வரும் உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை கேட்பீர்கள்.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: சரி, இன்றைக்கு திங்கட்கிழமை ஜூலை 6 நம் மாதத்தின் ஆனி மாதத்தின் 22 இறைவன் இறைவன் ஜோதி வடிவில் விளங்கும் கருணையின் பெருமை அறிந்து அவனை 5 மந்திரத்தால் துடிக்க வேண்டும்.

என்கிறார். இல்லக விளக்கது என்று புகழ்ந்து பாடுகிறார் அப்பர் பெருமான். அவர்கள் எங்கும் நிறைந்த தனித்தலைவானவர். ஒளிமயமாகவும் கருணைமயமாகவும் உள்ளத்தை உணர்ந்து நாமும் அவன் அகம் பற்றி புறம் வாழ வேண்டும். கருணையும் சிவமே பொருள் என்பதாலும் அறிக. இதோ வரும் பக்தி தள்ளும் சிவபெருமானை போற்றும் இந்த பாடல்.

சவுண்ட் ஆஃப் இஷா. பாட்டுக்கு குரல் கொடுத்தவர் சந்தீப் நாராயணன் அவர்கள் குழுவினரும். வருவாரோ வரம் தருவாரோ என்னன் மனம் சஞ்சலிக்கிடதே என்று தொடங்கும் பாடல் இது. இதோ உங்களுக்காக நாம் வழங்கும் இந்த பாடல்.

மனது சஞ்சலிக்கிறது. அருமையான பாடலை சிவபெருமானை போற்றும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். இதோ வருவது. தினம் ஒரு திருக்குறளை கற்போம். உங்கள் வள்ளுவர் வாக்கு. ஆம், நிச்சயமாக. இதோ வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு.

0: வாழ்க தமிழ், வளர்க்க குரல் நெறி. அரட்டுப்பால் இன்றைய அதிகாரம், அதாவது இன்றைய குரல், மெய் உணர்தல், ட்ரூத் கான்சியஸ்னஸ். இருள் நீங்கி இன்பம், பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு. பொருள்: மயக்கம் நீங்கி குற்றம் அற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம்மெய்யுணர்வு அறியாமையே நீக்கி இன்பம் நிலையை கொடுக்கும் என்பதே இதன் பொருளாகும். That is, a clear and dim vision of things will deliver its possessors from the darkness of future birth, that is, confer the felicity of heaven. இதோ இக்குறப்பாக்களை பாரத்வாஜ் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். மெய் உணர்தல், ட்ரூத் கான்சியஸ்னஸ்.
1: மெய் உணர்தல்
2: பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும்
3: l'illusion qui fait prendre l'irréel pour le réel est la cause d'une future naissance sans gloire. Prendre l'irréel pour le réel, c'est croire que le bonheur se trouve dans les choses mondaines, ignorant les choses spirituelles. Chez ceux de qui l'illusion s'est écartée, permettant une vision claire, l'obscurité cède la place au bonheur suprême.

0: si ces trois défauts, le désir, la colère et l'illusion, et leur nom même disparaissent, les mots qu'ils engendrent disparaîtraient aussi.
1: இதோ உங்களுக்காக அதாவது உங்கள் நிகழ்ச்சி அன்றைக்கும் இனியவை இன்றைக்கும் இனியவை என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் பழமை காணும் பாடல்கள் பழமை இணைக்கும் நீங்கள் கேட்டவை

கல்லெல்லாம் மாணிக்க கலையாகுமா? ஆம், கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலில் இலக்கியம் மற்றும் காதலை ஒன்றாக இணைத்துள்ளார். ஒரு பெண்ணின் அழகை வெறும் உடலை மெய்ப்பாச மட்டும் பார்க்காமல் அவளது பேச்சு, பார்வை மற்றும் குணத்தை தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பாடியுள்ளார்.

கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலியாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இத சிந்தும் சுவையாகுமா உலகில் உள்ள சாதாரண கற்கள் எல்லாம் மதிப்பு மிக்க மாணிக்க கல்லாக மாறிவிட முடியாது.

காதல் கண்மணியே அன்பேலோர் அன்னையே திருத்தம் படத்து பாடலாகும் இருவரும் இணைந்து பாடும் பாடல் அல்லது இசை குறிச்சி சவுண்டிமெனன் ஆகிய இருவரும் இணைந்து பாடும் பாடல்

கண்மணியே என்பது கண்ணின் பாப்பா போன்ற மிக முக்கியமான அன்பான நபரை குறிக்கும் சொல்லாகும் இந்த பாடல். ஓர் ஆழமான தூய்மையான காதலை விவரிக்கும் மெல்லிசை பாடலாகும்.

அன்றைக்கும் நியவே இன்றைக்கும் நியவே என்றும் நியவே திரைப்பட வரிசையில் மொரிஷஸ் வானொலியில் ஒளிபரப்பு உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி. ஆம், அண்மையில் பாடப்பட்ட பாடல்கள் நேற்று வரை நேற்று வச்ச நினைவுகள் இன்னும் மாறாமல் அப்படியே இன்று வரை நெஞ்சில் பசுமையாக நீடிக்கிறது என்பதை விவரிக்கிறது இந்த பாடல்.

0: உனக்கு பிடிக்குமா?
1: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

காலத்தில் குளிர் குளிர் காலம். நீங்கள் இந்த குளிர் காலத்தில் உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருப்பதற்கான சில எளிய வழிமுறைகள். உடற்பயிற்சிகள் வீட்டுக்குள் மாற்றுங்கள். வெளியில் பனி அல்லது அது குளிர் இருந்தால் வீட்டுக்குள்ளேயே உடற்பயிற்சி செய்யுங்கள். யோகா அல்லது நடனம் போன்றவற்றை தேர்ந்தெடுக்கலாம். மேலும் உங்கள் உணவு முறை, சூடான உணவுகள், சூப், ரசம் மற்றும் மிளகு கலந்த சூடான உணவுகளை அதிகம்

கொள்ளுங்கள். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இஞ்சி பூண்டு மஞ்சள் மற்றும் மிளகு போன்றவற்றை உணவில் சேர்ப்பதன் மூலம் சளி இருமல் வராமல் நடக்கலாம். நம் பாடல் நிகழ்ச்சிக்கு வரலாமா? இதோ வரும் இந்த பாடல். என்ன சொல்ல, இக்கால படத்தில் வந்துள்ள ஒரு பாடல் இது. தங்கமகன் படத்து பாடலாகும். அருமை பெருமும் பெருமை கூறும் ஒரு பாடல் இது. இதோ உங்களுக்காக நாம் அன்புடனும் பெரும் மகிழ்ச்சியுடனும் அணுக்கும்.

இசையத்துப்படி நீண்டாம் ஆண்டில் வெளிவந்த சிறந்ததொரு படம் இது தங்கமகள். இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரர் அவர்கள் பாடியவர் ஸ்வேதா மோகன். என்ன சொல்ல எது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை. இது முழு பாடலை நீங்கள் கேட்டு கேட்டு ரசிக்கலாம்.

நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் பழகுங்கள். இது வரும் அருமையான இன்னும் ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக. உலக புகழ் பெற்ற தத்துவ பாடலான தோம் கருவில் இருந்தோம்.

வாழ்க்கையின் பிடிமானம் ஏதுமில்லை, இந்த கிண்ணம் தானே பிடிமானம், வேறு இல்லை. திராட்சை தின்பவன் புத்திசாலியோ, பரரசம் குடிப்பவன் குற்றவாளியோ. வைரமுட்டுவின் வரிகள் மனித வாழ்க்கையின் நிலையை அமையும் யாரட்டையும் ரகுமானின் மெலஞ்சலிக்க மெலங்கொலி இசையிலே பாடல் அழகாக விவரிக்கிறது.

மனித வாழ்க்கை என்பது பிறப்பு, ஜனனம் மற்றும் இறப்பு, மரணம் ஆகிய இரண்டு கரைகளுக்கு இடையே ஓடும் தலைவிதி என்னும் நதியாகும் இந்த வாழ்க்கையின் தத்துவம்.

மங்கையரே, நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளின் நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு பிறங்கான் அவர்கள் வழங்கும் ஜாதி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம்.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல்

0: 7:30 മണി വരെ ഇസയറുവി.
1: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மாத்தை அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என்எஸ்ஐ பாடல்களும் தொகுத்து வழங்கப்படும். வானொலி அன்பர்களே, இந்த பொன்னான மாதத்தில் நிறைய கோவில்களில் ஊர்தோறும் தீமிதி திருவிழா நடைபெற்று வருகின்றதல்லவா? ஆகையால் அம்மனை போற்றும் பாடலொன்றை கேட்போமாக.

வருடைய அன்பர்களே, அடுத்து வருவது என் இசைப்பாடல்கள். ரக்ஷிதா அவர்கள் பாடிய மௌனம் போலே வனமகன் படத்திலிருந்து, மன்னிக்கவும் வணங்கான் படத்திலிருந்து வந்துள்ள பாடல் இதோ.

வானொலி அன்பர்களே, ஸ்வேதா மோகன் குரலில் வந்துள்ள பூ பூக்கும் ஓசை, அதை கேட்க உங்களுக்கு ஆசையா? இதோ கேளுங்கள், பூ பூக்கும் ஓசையை கேட்கலாம்.

0: வருடைய நண்பர்களே, நரேஷ் ஐயர் அவர்கள் பாடிய மிஸ் உருசி இந்த பாடலை சிறப்பாக ஹிஷ்மா ஊரில் வசிக்கும் முருகன் குடும்பத்தாருக்கு தருகின்றோம்.
1: எங்கே என் மிஸ் ஒருத்தி என்னுள் நெஞ்சில் தீ கொளுத்தி சொல்லாமல் சென்றொருத்தி எங்கே எடி
2: செக் 1 2 3

வருளி அன்பர்களே, சமீபத்தில் வந்துள்ள இந்த சிறந்த தமிழ் பாடல் சாய் அபியங்கர் அவர்கள் இசையமைத்து தந்த ஆசை கூட என்னும் பாடலை இளைஞர்களை உங்களுக்கு தருகின்றோம்.

வானொலி அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி கல்யாண கச்சேரி என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.

0: நமஸ்கார்
1: ஸ்ரோதரந்திரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபீ கா.